0: rāngi tēngu ngā chārgu shū shi tē chō gā bē mū tūñ chē sū khuñ tsū gu bī shi tā chūn sū yī nē sū shīn sū shīn
1: chārgu rī mō lō lō mā chīm kār tō sō bī shū gyō gu yā kār tū nē nye gyō pū
0: mī tsū mū tūñ chē sū nye chā rāng lā kī bē sū rō chā tō wā mā jīb chī lā tāng tē lē gā tī rāngi kēng kī gōr tā Tengu rangi buo samlu maa sdangi ilam nyuyu ba.
1: Tanda dheg maa shi. Tanda... Ngaa ngui goyo ku chenpa du. Tandu laji doa zi ngan nul dhe wa chi ba.
0: Su xin. Nam yu rangi dhendri xing mei ba. Rangi kishi dhendri xi du dhendri nizu chi la yao shi. Zhibe.
1: Kēlā mā sōng, nye sāmbā, tāndā lō chōng tō lō ngui tō tsā wā sām chū. Mā sā tēxā ngui gu gī. Tēxā rāng lā, chū chī kār yu nē ngā chū yu dā. Chō gā bā gui gu kār yu nē, nye gā chī gā, gōng tū pchē chō.
0: Rāng wū nē dāg dā dē mī dō. Chō gā bē gui gu gōng gī sā tīn dē, rāng gē tēng wī xē bā kūnyū mē dā. Rāng gē mū tū tīn dē chē bī nā, ngā chā chā chū gī. Mā jīb chī lā, tēng wī rāng gē shēng zā hō lō.
1: 咋对面都是孙娜这个要买这呗你们进俺我呢咋对面不吃的上给俺惹不起了苏醒西边给你能大买吧上给咖喱的这几个月吧新给这呗开门都来个土著了给个团大鞋面
2: 去去的，开零食。开零食。嘿嘿，别去啥，你也去了去。莫莫，你也去了去。可是你看啥子？俺看到我连个空妹妹呢，很多俺给她当姐。是，爷爷们啦，咱老些不忙过去，他们去上哪里？我是，我是开会的。我是我那天在卷不啦？俺呢，我去当去了去，去不然去。
3: 就是全部都随便嘛，都现在全部都啊。呀，你等一等，我先得搞不起。俺搞不起。我先，希望俺们俩特地用嘛，这呗。
2: 啊，等我赔了死不去吧。他退的，通给通给那给下。谢谢先生，我来给的话。没事，俺都老里头，来个店不去，你得给些学费。不然他那我那拧着去的。我是，可是俺看做些别的，他的，看他做下苦没得多些对啊。不然他话拖不有啥，其实下苦不有呢，没给赔是生皮。
3: 谢谢谢谢谢谢，你他妈懂的这是要人，钱咱们让自己买的。走嘛噻，俺去查。希望俺们来呀，给我对的，俺去查不着。俺去查不着，我做林正义，我就懂的。哎呀，钱恁俺写给你的，他对俺是不就看个六天九岁的哩，老人呢，他爹退休了，老天子也给彻底去要的。长嘛，三家开的云呢，扛三六零钱就是的。啊，来，老天给彻底把人家接过来的，他都彻底拉对不起。他们上了不过老天拉大彻底去。
2: 你那里开些水的，老天给差不多些，看这些也做这应该的。小妹的，也我是差不多的，咱们也要多。希望俺们俩，让俺们三岁开的，老天给年通几岁呢？跟这有呢？
3: 年通几岁呢？要不要的？
2: 俺最听我孙女妹吧。

gaji di gui le che lo di ge na la. Ngang wu ne, ka sen pu chun te cha sha. Ge chi ci ji, teng mang gu xie bi yi la. Tuan da ji ra, teng mang gu zhu bi yi. Yi ni nye guo cui mo song, tuan da chun ju shi zhu ba, ga lai ka pu ti te yu ya ka ri yi na. Nye zhu ne. Mang zuo ge, ya sun to kan ma ri. Che zang nye qing le bi je. 徐少姐，让玉露念的，所说的兄弟要借给谁？让给其他人，给别人也上吧。 推最远的，满足消化生病。看一次能看见他车队没多了，搿异地归他，他车队没多。体外地面的是他，他车队没多。一年下个月，推最主要汽车生病，他有了俺是罗亚拉姐。 没有这些，用多看嘛的。